0: mai ki he proklama re o offerenite o poati he tau wanoa ki valu ki tau wanoa ki hongfulu I he fiafi moni te kotoape. I he taha noa whaa po Niono FM ko he proklama whakawikeia ai kau taha ai te kaipiritonga o akalani.
1: Anbu Tamil Urubukale அன்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் நிறைவான வாழ்த்துக்களுடன் அன்பின் குரல் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்பின் குரல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 8:10 மணிக்கு ஒலிக்கிறது. கேட்டு மகிழுங்கள். அன்பின் குரல் உங்களின் நிகழ்ச்சி, உங்களுக்கான நிகழ்ச்சி. கேளுங்கள், பயன்பெறுங்கள். உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பின் குரல் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் ஒலிக்கும். அன்பின் குரல்.

0: காலை வணக்கம் நேயர்களே, எட்டு திக்கும் ஒலிக்கும் எங்கள் இசை ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் உங்கள் மெல்லிசை.
1: ஹலோ ஆக்லாந்து தமிழ் சொந்தங்களை, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்புறேன். இந்த வாரம் இந்த மெல்லிசை நிகழ்ச்சி வாயிலாக உங்களுக்கு உங்கள் ஜேஜே. ஓகே மக்களே, இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். நம்முடைய உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு ஒரு சில உணவுகள்லாம் எடுக்க வேண்டியிருக்குங்க. அது என்ன உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா எடுக்க வேண்டிய உணவு புரோட்டீன்க. இந்த புரோட்டீனால நம்ம உணவுக்கு பல நன்மைகள் உண்டாகுது. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய தசை மசில்ஸ் வந்து வலுப்படுத்துறதுக்கு இந்த புரோட்டீன் உதவி செய்யுது. நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த புரோட்டீன் உதவி செய்யுது. முக்கியமாக அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள், அதாவது விட்டமின்ஸ் போன்ற ஊட்டச்சத்துக்கள்லாம் நம்ம உடம்புக்கு கிடைக்கிறதுக்கு இந்த புரோட்டீன் வந்து ரொம்ப முக்கிய பங்காற்றுது. இது எந்தெந்த உணவுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் மட்டன் சிக்கன் போன்ற உணவுகள்லாம் வந்து அதிகமாக இருக்கு. வெஜ் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னீர், பால் போன்ற உணவுகள் எல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ ஆகவே இந்த புரோட்டீன்ற உணவு வந்து நம்ம மனிதனுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுற ஒன்று, நம்மளுடைய உடம்பை வந்து நல்லா பாதுகாத்துக்கான ஒரு உணவாக இருக்கனால இந்த புரோட்டீனை வந்து தினமும் எடுக்க தவறாதீங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருங்க. ஓகே மக்களே, இன்னைக்கான நிகழ்ச்சிக்கு போயிடலாம். இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பேர்ன் அவுட் ஜாப்ஸ், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இருக்கிற ஜாப் அப்படின்னா பார்க்க போறோம். நியூசிலாந்துலயும் உலகத்துலயும் பல ஜாப்புகள் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த வகையில ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப் வந்து 10 to 1 அப்படின்ற வரிசையில ஒன் பை ஒன்னா பாத்திரலாம். முதல்ல நான் 10வது இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். இதை அடுத்து 9வது பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை மட்டும் கேட்டு வந்திருந்தேன்.

ஓகே மக்களே, ஒரு சூப்பரான பாட்டு கேட்டு வந்தோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். அந்த வகையில 10வது இடத்துல இருக்கிற ஜாப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ட்ரேட் ஒர்க்கிங் ஜாப் தாங்க. அதாவது ட்ரேட் ஒர்க்கர்ஸ் சொல்லுவாங்க. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரிஷியன்ஸ், பிளம்பர்ஸ், டெலிகம்யூனிகேஷன் போன்ற ஒர்க் எல்லாம் பண்றவங்க தான் வந்துட்டு வந்து ட்ரேட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒர்க்ல உள்ள வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. இவங்க பாத்தீங்கன்னா 10வது இடத்துல இருக்காங்க. அதுக்கடுத்த இடத்துல யார் இருக்கா, 9வது இடத்துல இருக்கான்னு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை பார்க்கறவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இன்ஜினியர் சரி, லேபர் சரி, சூப்பர்வைசர் போன்ற வேலைகள்லாம் பார்க்கறவங்க வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து 9வது இடத்துல இருக்காங்க. அதுக்கடுத்து 8வது இடத்துல இருக்கிற ஜாப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து லாயர்ஸுங்க. அவங்க அதிகமா கிளைண்ட்ஸை மீட் பண்றது, அது போக வந்து நிறைய லாஸ் எல்லாம் வந்துட்டு அப்பப்ப ரெஃபர் பண்ணிருக்கனால ஓரளவுக்கு அவங்களுடைய ஒர்க்கும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே மக்களே, ஒரு 3 இடத்த பார்த்துட்டோம். அடுத்த இடத்த பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து பேசுவோம் வரப்போகும் பாடலுக்கு.

ஓகே மக்களே, ஒரு அருமையான பாட்டை கேட்டு வந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப்ஸ் பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஏழாவது இடத்துல இருக்க ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து பப்ளிக் செக்டர் ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்னடா கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, அவங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்காங்க. குறிப்பாக நியூசிலாந்தில் வந்து அவங்களும் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப் கேட்டகரியில் தான் வராங்க. அவங்க வந்து ஏழாவது இடத்துல இருக்காங்க. இதுக்கு அடுத்து யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு சில கேட்டகரிஸ் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப் இருக்காங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து பல பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்காங்கன்னு சொல்லப்படுது, அது இந்தியா பொறுத்த வரைக்கும். பட் இங்க நியூசிலாந்துலயும் வந்து சாஃப்ட்வேர் கேட்டகரியில உள்ளவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்றதும் சொல்லப்படுது. அடுத்த அஞ்சாவது இடத்தை பிடிச்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவும் ஐடி சாஃப்ட்வேரை சேர்ந்தவங்க. ஐடி சாஃப்ட்வேர்லயே ஆப்ரேஷன்ஸ் டீம் ஒர்க் பண்றவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா பிஸியாகவும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க வந்து 24/7 ஒர்க் பண்றதுனால இவங்களுடைய ஜாப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கடுத்து நாலாவது இடத்துல இருக்கிற ஒர்க் ஜாப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,

இந்த போலீஸ் எமர்ஜென்சி சர்வீஸ் போன்ற ஒர்க்ல உள்ளவங்க வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஏன் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னா, இவங்களும் 24/7 ஒர்க் பண்றாங்க. அதுவும் இல்லாம ஏதாவது எமர்ஜென்சினா உடனடியா அவங்க வந்து அந்த இடத்துக்கு போயிருக்கனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாபா இருக்கு. அது போலவே போலீஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு அதிகமான கிரிமினல்ஸ் அவங்கெல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்றதுனால அவங்களுக்கு நிறைய பாதுகாப்பின்மை இருக்கிறதுனால இந்த ஜாப் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மக்களே, மொதல் மூணு இடத்த பிடிச்ச ஒர்க் ஜாப்ஸ் என்னென்னு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பாடல கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து பேசுவோம்.

ஓகே மக்களே, ஒரு அருமையான பாட்டில் கேட்டு வந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்ஸ் பற்றி நம்ம போயிட்டுருக்கோம். அந்த வகையில் மூணாவது இடத்துல இருக்க ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சோஷியல் ஒர்க்கர்ஸ் ஜாப் தாங்க. சோஷியல் ஒர்க்கன்றவங்க வந்து மக்களோட மக்களாக இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான பல உதவிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்கறதுனால அவங்களுடைய ஜாப் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இது மக்களோட பயணிக்கிற ஒர்க்கு, அவங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நாமே மாற்றிக்கணும். ஸோ அதனால சோஷியல் ஒர்க் ஜாப் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாபாக தான் இருக்குது இந்த நியூசிலாந்தில். அடுத்து ரெண்டாவது இடத்துல இருக்கிற ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சிங் ஜாப் தாங்க. டீச்சிங் ஜாப்ன்றது ஜஸ்ட் ஜாப் இல்லாமல் அது வந்து ஸ்டூடெண்ட்டோட சேர்ந்து, குழந்தைகளோட சேர்ந்து அவங்களுக்கு தேவையான சொல்லாம் சரி, அது குழந்தைகளாக மாறி அவங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறி அந்த பாடங்களை சொல்லி கொடுக்கலாம் சரி, அவங்களுக்கு தேவையான ஒர்க்கை வந்து பின்னாடி இருந்து செஞ்சு கொடுக்கலாம் சரி, ஆக மொத்தம் பல அதிகமான வேலைகளை பார்க்கறதுனால டீச்சிங் ஒர்க்குன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா பொறுத்த வரைக்கும் டீச்சிங் ஒர்க் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப் இல்லை அப்படின்னாலும், மற்ற உலக நாடுகளில் டீச்சிங் ஒர்க் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்பு. அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீச்சிங் ஒர்க் வந்து ரொம்ப குவாலிஃபைடான பர்சன் இருக்கக்கூடிய ஜாப் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே டீச்சிங் ஒர்க் ஆனது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்பு இந்த நியூஸ்லாந்துல. அடுத்து ஒன்னாவது இடத்துல இருக்கிற ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி சேர்ந்த ஜாப் தாங்க. டாக்டர்ஸ், நர்சஸ் போன்ற ஒர்க் பண்றவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி வந்து வேர்ல்ட்லயே நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்க்கு. நியூசிலாந்து மட்டும் இல்லாம இந்தியா மட்டும் இல்லாம உலகத்தில் உள்ள பல நாடுகளும் வந்து இந்த ஜாப் ப்ரொஃபைல இருக்கவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே மக்களே, இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டாபிக் பார்த்தோம். இன்னொரு டாபிக் மூலயமாக இன்னொரு வாரம் உங்களை வந்து சந்திக்கும் வரை இனிமே விடைபெறுவது உங்கள் ஜெய்ஜெய்.

0: At Meta Digital, it looks great too.
1: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
2: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
1: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
2: சிந்தனை செய்திகள்,
1: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
2: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
1: சிறுவர் நிகழ்ச்சிகள்
2: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
1: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: காலை வணக்கம் நேயர்களே, எட்டு திக்கும் ஒலிக்கும் எங்கள் இசை ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் உங்கள் மெல்லிசை.
1: ஹலோ ஆக்லாந்து தமிழ் சொந்தங்களை, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்புறேன். இந்த வாரம் இந்த மெல்லிசை நிகழ்ச்சி வாயிலாக உங்களுக்கு இருப்பது உங்கள் ஜேஜே. ஓகே மக்களே, இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். நம்முடைய உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு ஒரு சில உணவுகள்லாம் எடுக்க வேண்டியிருக்குங்க. அது என்ன உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா எடுக்க வேண்டிய உணவு புரோட்டீன்க. இந்த புரோட்டீனால நம்ம உடம்புக்கு பல நன்மைகள் உண்டாகுது. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய தசை மசில்ஸ் வந்து வலுப்படுத்துறதுக்கு இந்த புரோட்டீன் உதவி செய்யுது. நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த புரோட்டீன் உதவி செய்யுது. முக்கியமாக அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள், அதாவது விட்டமின்ஸ் போன்ற ஊட்டச்சத்துக்கள்லாம் நம்ம உடம்புக்கு கிடைக்கிறதுக்கு இந்த புரோட்டீன் வந்து ரொம்ப முக்கிய பங்காற்றுது. இது எந்தெந்த உணவுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் மட்டன் சிக்கன் போன்ற உணவுகள்லாம் வந்து அதிகமா இருக்கு. வெஜ் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னீர், பால் போன்ற உணவுகள் எல்லாம் அதிகமா இருக்கும். ஸோ ஆகவே இந்த புரோட்டீன்ற உணவு வந்து நம்ம மனிதனுக்கு அத்தியாவசியமா தேவைப்படுற ஒண்ணு, நம்மளுடைய உடம்பை வந்து நல்லா பாதுகாத்துக்கான ஒரு உணவா இருக்கனால இந்த புரோட்டீன் வந்து தினமும் எடுக்க தவறாதீங்க, ரொம்ப ஹெல்த்தியா இருங்க. ஓகே மக்களே, இன்னைக்கான நிகழ்ச்சிக்கு போயிடலாம். இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பேர்ன் அவுட் ஜாப்ஸ், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இருக்கிற ஜாப் பத்தி தான் பார்க்க போறோம். நியூசிலாந்துலயும் உலகத்துலயும் பல ஜாப்கள் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த வகையில ரொம்ப